ஸ்தானமான சாத்த காண்ட ஸ்ரீ ஹர்மந்தர் சாஹிப் ஜி விகே தன் தன் சத்குரு ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் ஜியோ மகாராஜ ஆப் ஜி தே ஹஜூர்